0: ஜெயவே ஆதி
1: ஜோட
0: கபிபிஎஸ்வோடி
1: நான் சொன்னேன் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்னேன் நான் சொன்ன